0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிக்காட்டும் ஆளுமைகள்.
2: தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மாமன்னர் அலெக்சாண்டர், இருவரும் ஆசான் மாணவன் உறவுக்காரர்கள், சந்தித்து கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் கேட்டார், மாவீரனே, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியவில்லையே, இன்னும் நான் மதிப்பு போட்டு பார்க்கவில்லை, உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டவரிடம் சொன்னார், தெரியும், உன் சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 திராக்கிம், அதாவது 20 பைசாதான். கோபப்பட்டு போனார் மாமன்னர். எப்படி சொல்கிறீர்கள்? கோபப்படாதீர்கள் மாமன்னா, நீங்கள் ஒரு பாலைவனத்தில் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கடுமையான தாகத்தால் அங்கே செத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாள் கணக்காக. அப்போது அங்கு நான் ஒரு ஒட்டகத்தில் வருகிறேன் தண்ணீரோடு. நீங்கள் தண்ணீர் கேட்டு நிற்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் சாம்ராஜ்யத்தில் பாதியை தந்தால்தான் ஒரு குவளை தண்ணீர் தருவேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து சொன்னார் அலெக்ஸ். அத்தகைய சூழலிலே கேட்டதை கொடுத்துவிட்டு ஒரு குவளை தண்ணீரை ஆவலாய் வாங்கி குடிப்பேன், தாகத்தை தணித்துக் கொள்வேன், சாவிலிருந்து தப்பிப்பேன். இப்போது சவடாலாகச் சொன்னார் சாக்ரட்டிஸ், ஒரு குவளை தண்ணீரின் மதிப்பு 10 காசுதான். அப்படியானால் உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 காசுகள் தானே? சொத்துக்களை எல்லாம் சொத்தையாக்கி விடுகிறதே இந்த சாவு. இவ்வுலக சொத்துக்களை வைத்து அவ்வுலகை சொந்தமாக்கிக் கொள்பவரே சொகுசான மனிதர். நீ செத்த பின்பும் வாழ்வதுதானே உண்மையான சொத்து.

0: இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்கிற பொழுது, இந்த திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடலாக இருக்கிறது. இது இரண்டு வகையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற இரண்டு வழிகளை கற்றுக் கொடுக்கிறது, அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலை வாசிக்கிற பொழுது 4:25 இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடலாக, அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு நம்பிக்கை ஆகிய இரண்டு காரியங்களை கொடுக்கிறது. எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும், அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெஸ்ஸியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள், கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னால் கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் அரசர். அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள்பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லில் இருந்து வருகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எனவேதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இதற்கு இணையான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மெஸ்ஸியாஸ் கிறிஸ்தோஸ் என்று கிரேக்க மொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள். அப்படி கிரேக்க மொழியிலிருந்து அல்லது எபிரேயத்திலிருந்து நம் தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையான வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்து மெஸ்ஸியா கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அருள் பொழிவு என்ன திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை அப்படியே வாசித்து பார்க்கிற பொழுது இது ஒரு இணையணி திருப்பாடல். எதிரிகளை அடிமை நிலைக்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு, எதிரிகளை எந்த அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், குருக்களை ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். எனவேதான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த அருள்பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிருந்து இந்த எபிரேய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்து மெஸ்ஸியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ மெஸ்ஸியாஸ் கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள்பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளால் அருள்பொழிவு செய்யப்பட்டவன், கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார். அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்பது இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க, அந்த முடிசூட்டு விழா அன்றைக்குத்தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக உயர்ந்தவராக நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார். அவர் அந்த முடிசூட்டு விழாவன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள். எனவேதான் நீர் என் மைந்தர், இன்று நான் உன்னை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள்பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார். ஆகவேதான் இந்த அருள்பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அருள்பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள்பொழிவு செய்தவரையே கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது. அந்த அருள்பொழிவில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள்பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த எதிர்நோக்கின்படி வழி நடத்த நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாதபடிக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம். எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை திருமுழுக்கின் பொழுது அருள்பொழிவு செய்திருக்கிறீர். அந்த அருள்பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெசியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: செய்திகள்.
2: நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கையையும் மனிதர்களையும் பொறுப்பற்ற முறையில் சுரண்டுவதிலிருந்து எளியவர்களை காப்பதற்கும் நமக்கு இருக்கும் கூட்டு பொறுப்பை இன்று பலர் புறக்கணிக்கிறார்கள் என்றும், அதனால்தான் நேர்மையான அறிவியலுக்கு திரு அவை அளிக்கும் ஆதரவு இன்றும் அவசியமான ஒன்றாக தொடர்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று வத்திக்கான் வானியல் ஆய்வு மைய அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். திருப்பீடத்திற்கும் மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கும் சேவையாற்றி வரும் வத்திக்கான் வானியல் ஆய்வு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, 135 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை 13 லியோ அவர்கள் திரு அவை உண்மையான அறிவியலுக்கு எதிரானது அல்ல, மாறாக அதனை தழுவி ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த வானியல் ஆய்வு மையத்தை மீண்டும் நிறுவினார் என்றும் எடுத்துக்காட்டினார். வத்திக்கான் வானியல் ஆய்வு மையம் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படவும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும் கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் பங்குகளில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கவும் வழிவகை செய்கிறது என்றும், உங்களின் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் இந்த ஆய்வு மையத்தின் தொலைநோக்கிகளும் ஆய்வகங்களும் படைப்பின் அழகினை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆராயும் இடங்களாக தொடர்ந்து திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் என்பது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கொடையாக கருதப்படுகிறது என்றும், இது அல் ரவுஃப் அதாவது மிக்க கருணையாளர் என்ற இறைவனது திருப்பெயரில் பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று சமயங்களுக்கிடையிலான உரையாடலுக்கான வத்திக்கான் துறையும் மதங்களுக்கிடையிலான ஆய்வுகளுக்கான அரச நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 8வது கருத்தரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நவீன காலத்தில் மானுட இரக்கமும் பரிவும் என்ற இந்த தலைப்பு இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் மற்றும் பரிவு ஆகிய இரண்டும் மிக முக்கியமான விழுமியங்களாகவும் உண்மையான மனித வாழ்வின் மையமாகவும் திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் மனிதர்களின் துயரங்களைக் கண்டு மனமுருகி அவற்றுக்கு தீர்வு வழங்கும் இறைவனையே கிறிஸ்தவம் நமக்கு காட்டுகிறது என்றும், இறைவனின் அந்த எல்லையற்ற கருணை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவ்வுலகிற்கு வெளிப்பட்டது என்றும் எடுத்துரைத்த திருத்தந்தை, மற்றவர்களின் துயரங்களில் குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களின் துன்பங்களில் பங்கெடுக்கும்படி திருத்தந்தை அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இரக்கம் என்பது நாம் விருப்பப்பட்டால் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்வில் இறைவனின் நற்குணத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டிய கடமையை வலியுறுத்திய திருத்தந்தை 13 லியோ அவர்களின் கருத்தை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, புலம்பெயர்ந்தோரை தாராள மனதோடு ஆதரித்து வரும் ஜோர்டான் நாட்டின் சேவையை வெகுவாக பாராட்டினார்.
2: மே 11 திங்கள் அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சூடான் அரசு தலைவர் திரு கமில் எல்தயப் இத்ரீஸ் அப்துல் ஹபீஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அப்துல் ஹபீஸ் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் துணைச் செயலர் பேரருள் திரு மிஹாய்தா பிளாய்ச் ஆகியோருடன் கலந்துரையாடினார். திருப்பீடத்தின் வெளியுறவு செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சுமூகமான உரையாடலின் போது திருப்பீடத்திற்கும் சூடானுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் நலனுக்காக உள்ளூர் திருஅவை அளிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகியவை குறித்து வலியுறுத்தப்பட்டன என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானின் கடுமையான நெருக்கடி குறித்தும் இந்த உரையாடலில் ஆலோசிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. சூடானில் அமைதியை ஏற்படுத்த உடனடி போர் நிறுத்தம், அவசர உதவிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான நேர்மையான சமாதான பேச்சுவார்த்தை ஆகியவற்றை இச்சந்திப்பு முக்கியமாக வலியுறுத்தியது.
3: உண்மையான அன்பு என்பது இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே வெளிப்படுகிறது என்று இயேசு கற்பிக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பு நம்பிக்கையாளர்களை ஒற்றுமை, பிறரன்பு பணி மற்றும் உண்மைத்தன்மையுடன் வாழுமாறு அழைப்பு விடுக்கிறது என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கூறினார். வத்திக்கான் மற்றும் கேப் வெர்டே இடையிலான 50 ஆண்டுகால தூதரக உறவை கொண்டாடும் விதமாக வத்திக்கானில் உள்ள டைபர் நதிக்கரை புனித மரியா பேராலயத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு திவ்ய நற்கரு பெருவிழாவில் ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு பேராயர் காலகர் அவர்கள் கூறினார். இறைவன் காட்டிய அந்த அன்பிற்கு திரு அவையானது நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மக்கள் சேவையின் வழியாக தனது பங்களிப்பை வழங்குகிறது என்றும், குறிப்பாக கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் இச்சேவைகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் பேராயர் காலகர் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் திரு அவை ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும், உலகப் பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை என்பதையும் வலியுறுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டு பேராயர் காலகர் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு உரிமையுள்ளவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார். இன்றைய மனித குலத்திற்கு அமைதி எவ்வளவு அவசர தேவை என்பதை வலியுறுத்திய பேராயர் காலகர் அவர்கள், உண்மையான அமைதி என்பது ஆயுதங்களால் வருவதல்ல, மாறாக இறைவனின் மீது வைக்கும் நம்பிக்கை, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தூய ஆவியின் வழிநடத்தல் ஆகியவற்றின் மூலமே கிடைக்கிறது என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டும்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறி காட்டும் ஆளுமைகள்.
2: தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மாமன்னர் அலெக்சாண்டர், இருவரும் ஆசான் மாணவன் உறவுக்காரர்கள், சந்தித்து கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் கேட்டார், மாவீரனே, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியவில்லையே, இன்னும் நான் மதிப்பு போட்டு பார்க்கவில்லை, உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டவரிடம் சொன்னார், தெரியும், உன் சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 திராக்கிம், அதாவது 20 பைசாதான். கோபப்பட்டு போனார் மாமன்னர். எப்படி சொல்கிறீர்கள்? கோபப்படாதீர்கள் மாமன்னா, நீங்கள் ஒரு பாலைவனத்தில் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கடுமையான தாகத்தால் அங்கே செத்து கொண்டிருக்கிறீர்கள் நாள் கணக்காக. அப்போது அங்கு நான் ஒரு ஒட்டகத்தில் வருகிறேன் தண்ணீரோடு. நீங்கள் தண்ணீர் கேட்டு நிற்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் சாம்ராஜ்யத்தில் பாதியை தந்தால்தான் ஒரு குவளை தண்ணீர் தருவேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து சொன்னார் அலெக்ஸ். அத்தகைய சூழலிலே கேட்டதை கொடுத்துவிட்டு ஒரு குவளை தண்ணீரை ஆவலாய் வாங்கி குடிப்பேன், தாகத்தை தணித்துக் கொள்வேன், சாவிலிருந்து தப்பிப்பேன். இப்போது சவடாலாகச் சொன்னார் சாக்ரட்டிஸ், ஒரு குவளை தண்ணீரின் மதிப்பு 10 காசுதான். அப்படியானால் உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 காசுகள் தானே? சொத்துக்களை எல்லாம் சொத்தையாக்கி விடுகிறதே இந்த சாவு. இவ்வுலக சொத்துக்களை வைத்து அவ்வுலகை சொந்தமாக்கிக் கொள்பவரே சொகுசான மனிதர். நீ செத்த பின்பும் வாழ்வதுதானே உண்மையான சொத்து.

0: இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்கிற பொழுது, இந்த திருப்பாடல் இரண்டாவது திருப்பாடலாக இருக்கிறது. இது இரண்டு வகையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற இரண்டு வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலினை வாசிக்கிற பொழுது 4:25 இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடலாக, அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு, நம்பிக்கை ஆகிய இரண்டு காரியங்களை கொடுக்கிறது. எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அளிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும், அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெசியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள், கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னால், கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் அரசர். அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள் பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எனவேதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இது இணையான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மெசியாஸ் கிறிஸ்தோஸ் என்று கிரேக்க மொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள். அப்படி கிரேக்க மொழியிலிருந்து அல்லது எபிரேயத்திலிருந்து நம் தமிழை மொழிபெயர்க்கிற பொழுது மெசியா அல்லது கிறிஸ்து, இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையான வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்து மெசியா கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அருள் பொழிவு என்ன திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை அப்படியே வாசித்து பார்க்கிற பொழுது இது ஒரு இணையணி திருப்பாடல். எதிரிகளை அடிமை நிலைக்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு, எதிரிகளை எந்த அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், குருக்களை ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். எனவே தான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த அருள் பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிருந்து வருகிற இந்த எபிரேய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்து மெசியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ, மெசியாஸ் கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவன், கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார். அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்பது இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க, அந்த முடிசூட்டு விழா அன்றைக்கு தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக உயர்ந்தவராக நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார். அவர் அந்த முடிசூட்டு விழாவன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள். எனவேதான் நீர் என் மைந்தர், இன்று நான் உன்னை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள்பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவேதான் அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார். ஆகவேதான் இந்த அருள்பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அருள்பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள்பொழிவு செய்தவரையே கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக. நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது. அந்த அருள்பொழிவிலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள்பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த எதிர்நோக்கின்படி வழி நடத்த நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாதபடிக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம். எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை திருமுழுக்கின் பொழுது அருள்பொழிவு செய்திருக்கிறீர். அந்த அருள்பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெசியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: செய்திகள்.
2: நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கையையும் மனிதர்களையும் பொறுப்பற்ற முறையில் சுரண்டுவதிலிருந்து எளியவர்களை காப்பதற்கும் நமக்கு இருக்கும் கூட்டு பொறுப்பை இன்று பலர் புறக்கணிக்கிறார்கள் என்றும், அதனால்தான் நேர்மையான அறிவியலுக்கு திரு அவை அளிக்கும் ஆதரவு இன்றும் அவசியமான ஒன்றாக தொடர்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று வத்திக்கான் வானியல் ஆய்வு மைய அறக்கட்டளையின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். திருப்பீடத்திற்கும் மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கும் சேவையாற்றி வரும் வத்திக்கான் வானியல் ஆய்வு மையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை, 135 முன்பு திருத்தந்தை 13 லியோ அவர்கள் திரு அவை உண்மையான அறிவியலுக்கு எதிரானது அல்ல, மாறாக அதனை தழுவி ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த வானியல் ஆய்வு மையத்தை மீண்டும் நிறுவினார் என்றும் எடுத்துக்காட்டினார். வத்திக்கான் வானியல் ஆய்வு மையம் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளுடன் இணைந்து செயல்படவும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு வழங்கவும் கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் பங்குகளில் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கவும் வழிவகை செய்கிறது என்றும், உங்களின் இந்த அர்ப்பணிப்பின் மூலம் இந்த ஆய்வு மையத்தின் தொலைநோக்கிகளும் ஆய்வகங்களும் படைப்பின் அழகினை பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆராயும் இடங்களாக தொடர்ந்து திகழ்கின்றன என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
1: இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் என்பது இறைவனிடமிருந்து பெறப்பட்ட ஒரு கொடையாக கருதப்படுகிறது என்றும், இது அல் ரவுஃப் அதாவது மிக்க கருணையாளர் என்ற இறைவனது திருப்பெயரில் பிரதிபலிக்கிறது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 11 திங்களன்று சமயங்களுக்கிடையிலான உரையாடலுக்கான வத்திக்கான் துறையும் மதங்களுக்கிடையிலான ஆய்வுகளுக்கான அரச நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 8வது கருத்தரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நவீன காலத்தில் மானுட இரக்கமும் பரிவும் என்ற இந்த தலைப்பு இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மரபுகளில் இரக்கம் மற்றும் பரிவு ஆகிய இரண்டும் மிக முக்கியமான விழுமியங்களாகவும் உண்மையான மனித வாழ்வின் மையமாகவும் திகழ்கின்றன என்றும் குறிப்பிட்டார். அதேபோல் மனிதர்களின் துயரங்களை கண்டு மனம் உருகி அவற்றுக்கு தீர்வு வழங்கும் இறைவனையே கிறிஸ்தவம் நமக்கு காட்டுகிறது என்றும், இறைவனின் அந்த எல்லையற்ற கருணை இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவ்வுலகிற்கு வெளிப்பட்டது என்றும் எடுத்துரைத்த திருத்தந்தை, மற்றவர்களின் துயரங்களில் குறிப்பாக ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களின் துன்பங்களில் பங்கெடுக்கும்படி திருத்தந்தை அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இரக்கம் என்பது நாம் விருப்பப்பட்டால் செய்யக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்வில் இறைவனின் நற்குணத்தை பிரதிபலிப்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். ஏழைகளுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டிய கடமையை வலியுறுத்திய திருத்தந்தை 13 லியோ அவர்களின் கருத்தை மேற்கோள் காட்டிய காட்டிய திருத்தந்தை, புலம்பெயர்ந்தோரை தாராள மனதோடு ஆதரித்து வரும் ஜோர்டான் நாட்டின் சேவையை வெகுவாக பாராட்டினார்.
2: மே 11 திங்கள் அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சூடான் அரசு தலைவர் திரு கமில் எல்தயப் இத்ரீஸ் அப்துல் ஹபீஸ் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு அப்துல் ஹபீஸ் அவர்கள் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் துணைச் செயலர் பேரருள் திரு மிஹாய்தா பிளாய்ச் ஆகியோருடன் கலந்துரையாடினார். திருப்பீடத்தின் வெளியுறவு செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சுமூகமான உரையாடலின் போது திருப்பீடத்திற்கும் சூடானுக்கும் இடையிலான உறவுகளின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் நலனுக்காக உள்ளூர் திரு அவை அளிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகியவை குறித்து வலியுறுத்தப்பட்டன என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானின் கடுமையான நெருக்கடி குறித்தும் இந்த உரையாடலில் ஆலோசிக்கப்பட்டது என்றும் அச்செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. சூடானில் அமைதியை ஏற்படுத்த உடனடி போர் நிறுத்தம், அவசர உதவிகள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் இடையிலான நேர்மையான சமாதான பேச்சுவார்த்தை ஆகியவற்றை இச்சந்திப்பு முக்கியமாக வலியுறுத்தியது.
1: உண்மையான அன்பு என்பது இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே வெளிப்படுகிறது என்று இயேசு கற்பிக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் வாழ்வு, இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவனின் அன்பு நம்பிக்கையாளர்களை ஒற்றுமை, பிறரன்பு பணி மற்றும் உண்மைத்தன்மையுடன் வாழுமாறு அழைப்பு விடுக்கிறது என்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் கூறினார். வத்திக்கான் மற்றும் கேப் வெர்டே இடையிலான 50 ஆண்டுகால தூதரக உறவை கொண்டாடும் விதமாக வத்திக்கானில் உள்ள டைபர் நதிக்கரை புனித மரியா பேராலயத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு திவ்ய நற்கருணை பெருவிழாவில் ஆற்றிய மறையுறையில் இவ்வாறு பேராயர் காலகர் அவர்கள் கூறினார். இறைவன் காட்டிய அந்த அன்பிற்கு திரு அவையானது நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மக்கள் சேவையின் வழியாக தனது பங்களிப்பை வழங்குகிறது என்றும், குறிப்பாக கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நல திட்டங்கள் மூலம் இச்சேவைகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் பேராயர் காலகர் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் திரு அவை ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும், உலக பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானவை என்பதையும் வலியுறுத்துகிறது என்றும் எடுத்துக்காட்டிய பேராயர் காலகர் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தனது வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையும் வசதிகளையும் பெறுவதற்கு உரிமையுள்ளவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்றும் கூறினார். இன்றைய மனித குலத்திற்கு அமைதி எவ்வளவு அவசர தேவை என்பதை வலியுறுத்திய பேராயர் காலகர் அவர்கள், உண்மையான அமைதி என்பது ஆயுதங்களால் வருவதல்ல, மாறாக இறைவனின் மீது வைக்கும் நம்பிக்கை, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் தூய ஆவியின் வழிநடத்தல் ஆகியவற்றின் மூலமே கிடைக்கிறது என்பதை அனைவருக்கும் எடுத்துக்காட்டினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஒரு முதியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கை நாம் கேட்போமா? அக்கென்சன் எலிசபெத் என்ற ஒரு முதியவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார். தான் இளமையிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படியெல்லாம் ஓடியாடி ஒரு குழந்தையாக இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்த அவர் இவ்வாறு கூறுகிறார். பேக்வர்ட்ஸ், டேர்ன் பேக்வர்ட்ஸ் ஓ டைம் இன் யுவர் ஃப்ளைட், மேக் மீ அ சைல்ட் அகெயின் ஜஸ்ட் டு நைட். ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்று அவர் வேண்டுகிறார். நண்பர்களே, நமது வாழ்விலும் கூட நமது குழந்தை பருவத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், எவ்வளவு இன்பமாக இருந்தது என்றெல்லாம் வர்ணிக்கின்றோம். ஆனால் கால ஓட்டம் நம்மை முன்னோக்கி தள்ளி அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர் பருவத்திற்கும் முதுமைக்கும் நம்மை இட்டு செல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தை பருவத்தை திருப்பி பார்ப்பது என்பது அவசியமாகிறது. ஏன் அந்த குழந்தை பருவத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும்? அந்த நேரத்திலே நமக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்காக மட்டுமா என்றால் அவ்வாறு இல்லை. நண்பர்களே, அந்த குழந்தை பருவத்திலே நாம் கவலை அற்றவர்களாக இருந்தோம். அந்த குழந்தை பருவத்திலே நாம் அதிக வேலைகள் செய்யாமல் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தோம். எனவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நாம் வளர வளர பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக நாம் வாழ்க்கையிலே கவலைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டோம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலே இவர் சொல்வது, ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு. அப்படி என்றால் அவ்வப்போது என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்த்து, அப்போது எனக்கிருந்த கள்ளம் கபடற்ற உள்ளம், அப்போது எனக்கிருந்த எல்லாரையும் நம்புகின்ற மனப்பான்மை, எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு ஆற்றல், இவை எனக்கு இப்போது வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த ஆண்டோரின் இந்த வாக்கியம். நாமும் முயற்சி எடுத்து நமது குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்பு, அப்போது நமக்கிருந்த நன்மைத்தனங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 13 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேவியின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Il Concilio Vaticano II ha voluto dedicare l'ultimo capitolo della Costituzione dogmatica sulla Chiesa alla Vergine Maria. Ella è riconosciuta quale sovraeminente e del tutto singolare membro della Chiesa. Figura ed eccellentissimo modello per essa nella fede e nella carità. Queste parole ci invitano a comprendere come in Maria che sotto l'azione dello Spirito Santo ha accolto e generato il Figlio di Dio venuto nella carne. Si possano riconoscere sia il modello che il membro eccellente e la madre dell'intera comunità ecclesiale. Lasciandosi plasmare dall'opera della grazia venuta a compiersi in lei e accogliendo il dono dell'Altissimo con la sua fede e il suo amore verginale, Maria è un modello perfetto di ciò che la Chiesa tutta è chiamata ad essere.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மே 13 அன்று பாத்திமா அன்னை மரியாவின் நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பேதுரு சதுக்கத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அன்னை மரியாவின் பாதுகாப்பினால் மட்டுமே அந்த தாக்குதலிலிருந்து அவர் உயிர் தப்பினார் என்பதை அவரே பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக திரு அவையின் மாதிரியாக கன்னி மரியா என்னும் கருப்பொருளை கொண்ட இன்றைய மறைக்கல்வி உரையை எனது புனிதமான முன்னோடிக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அனைத்தும் உங்களுடையது என்பதே அவரது தாரக மந்திரமாகும். இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் திரு அவை பற்றிய விசுவாச கோட்பாடு விளக்கத்தின் இறுதி அதிகாரத்தை கன்னி மரியாவுக்கு அர்ப்பணிக்க விரும்பியது அவர் திரு அவையின் மிகச்சிறந்த முற்றிலும் தனித்துவமான உறுப்பினராகவும் நம்பிக்கை மற்றும் அன்பு பணியில் திரு அவையின் முன்மாதிரியாகவும் மிகச்சிறந்த மாதிரியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் அன்னை மரியாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியாரின் செயல்பாட்டினால் மனித உருவில் வந்த இறைமகனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்வளித்த மரியாவினிடத்தில் ஒட்டுமொத்த திரு அவை கூட்டமைப்பின் மாதிரி மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாய் ஆகிய இரு நிலைகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அருளின் செயல்பாட்டால் தன்னை வடிவமைத்துக் கொள்ள அனுமதித்தாலும் அவரில் நிறைவேறிய உன்னத இறைவனின் கொடையை தனது நம்பிக்கையினாலும் கண்ணிமையின் அன்பினாலும் வரவேற்றதாலும் ஒட்டுமொத்த திரு அவையும் எவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறோம், இவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறதோடு அதற்கு மரியா ஒரு மிகச்சிறந்த மாதிரியாக திகழ்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவான ஒரு படைப்பாகவும் தூய ஆவியாரின் செயல்பாட்டிற்கு பணிந்து நடப்பதன் மூலம் ஈன்றெடுக்கப்பட்ட இறைமக்களின் தாயாகவும் அவர் விளங்குகிறார். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் மேலானவராக திகழும் அன்னை மரியா இறைமக்களின் புனிதமான ஒன்றிப்பிற்குள் இறைமறைப்பொருளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் திரு அவை கூட்டமைப்பின் ஒரு உன்னதமான உறுப்பினராக திகழ்கிறார். இறுதியாக நம்மிடையே வந்த அன்புக்குரிய இறைமகனின் வழியாக நம் அனைவரையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்த அன்னை மரியா ஒட்டுமொத்த திரு அவையின் தாயாகவும் விளங்குகிறார். எனவே திரு அவையானது தன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும், தான் பாதுகாக்கப்படும் மற்றும் அன்பு செய்யப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு பிள்ளைக்குரிய உணர்வோடு அன்னை மரியாவை நோக்கி திரும்ப முடியும். கன்னி மரியாவின் இந்த அனைத்து பண்புகளையும் அவரை மறைபொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி என்று அழைப்பதன் மூலம் வெளிப்படுத்தலாம். பெண்மணி என்ற சொல் இஸ்ரேலின் இளம் மகளாக திகழ்ந்த அவரது வரலாற்று யதார்த்தத்தை வலியுறுத்துகிறது. மெசியாவின் தாயாகும் அசாதாரண அனுபவம் இவருக்கே வழங்கப்பட்டது. திருவுருவம் என்ற சொல் அவரில் கீழ்நோக்கிய மற்றும் மேல்நோக்கிய என இருவகை இயக்கங்கள் நிறைவேறியிருப்பதை வலியுறுத்துகிறது. அதாவது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராத கடவுளின் மேலான தேர்வும் அவர் மீது மரியா கொண்டிருந்த சுதந்திரமான நம்பிக்கையின் வெளிப்பாடான சம்மதமும் அவரில் ஒரு சேர பிரகாசிக்கின்றன. எனவே மரியா மறைப்பொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி ஆவார். அதாவது ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்ததும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக வெளிப்படுத்துவதுமான இறைவனின் மீட்பு திட்டத்தின் உருவமாக அவர் விளங்குகிறார். மீட்பு பணியில் கன்னி மரியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான இடத்தை பற்றி இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் நமக்கு தெளிவான போதனையை வழங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பின் ஒரே பரிந்துரையாளர் என்பதையும், அவரது புனிதமிக்க தாய் கிறிஸ்துவின் இந்த ஒப்பற்ற பரிந்துரைக்கும் தன்மைக்கும் எந்த வகையிலும் தடையாகவோ அல்லது அதை குறைப்பதற்காகவோ அமையாமல், மாறாக அதன் வல்லமையையே எடுத்துக்காட்டுகிறார் என்பதையும் பொது சங்கம் நினைவுபடுத்தியுள்ளது. அதே வேளையில் இறைவார்த்தை மனு உருவாதல் திட்டத்தில் இறைவனின் தாயாக நித்திய காலத்திலிருந்தே முன் குறிக்கப்பட்ட கன்னிமரியா கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை மற்றும் எரியும் அன்பு ஆகியவற்றின் வழியாக மீட்பரின் பணியில் முற்றிலும் ஒரு சிறப்பு வழியில் ஒத்துழைத்தார். ஆன்மாக்களுக்கு இயற்கைக்கு அற்பாற்பட்ட வாழ்வை மீண்டும் அளிப்பதற்காக அவர் இதை செய்தார். இக்காரணத்தினால் அருளின் வரிசையில் அவர் நமக்கு தாயானார். கன்னி மரியாவினிடத்தில் திரு அவையின் மறைபொருளும் பிரதிபலிக்கிறது. இறைமக்கள் தங்களுடைய பிறப்பிடம், மாதிரி மற்றும் தாயாகியற்றின் பிரதிபலிப்பை அவரிடம் காண்கின்றனர். திரு அவை ஆண்டவரின் தாயினிடத்தில் தனது சொந்த மறைபொருளைக் கண்டு தியானிக்கிறது. ஏனெனில் தான் அழைக்கப்பட்டுள்ள கண்ணிமை கலவாத நம்பிக்கை, தாய்மைக்குரிய அன்பு மற்றும் மனவாட்டிக்குரிய உடன்படிக்கை ஆகியவற்றின் மாதிரியை அவரிடம் காண்பது மட்டுமல்லாமல், எல்லாவற்றுக்கும் மேலாக தான் எவ்வாறாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் ஒரு முழுமையான முன்வடிவத்தை அவரிடம் திரு அவை அடையாளம் காண்கின்றது. மேற்கூறியவற்றிலிருந்து நாம் காண்பது போல, மக்களினங்களின் ஒளியேட்டில் தொடுக்கப்பட்டுள்ள அன்னை மரியாவை பற்றிய இந்த சிந்தனைகள் திரு அவையை நேசிக்கவும் வரவேற்கின்றன மற்றும் மாட்சியில் முழுமையடையப் போகின்ற இறையரசின் நினைவுக்காக திரு அவைக்குள்ள பணி செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே கன்னிமையையும் தாய்மையையும் ஒருங்கே கொண்ட மரியாள் என்னும் இந்த உன்னதமான மாதிரியால் நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்மிடம் எதிர்பார்க்கப்படுபவற்றிற்கு பதிலளிக்க அவரது பரிந்துரையின் வழியாக நமக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுவோம். திரு அவையை சார்ந்தவன் சார்ந்தவள் என்பதை தாழ்மையான மற்றும் துடிப்பான விசுவாசத்துடன் நான் வாழ்கிறேனா? கடவுளின் அளவற்ற அன்பிற்கு பதிலாக அவர் அளித்த உடன்படிக்கையின் சமூகமாக திரு அவையை நான் அங்கீகரிக்கிறேனா? கடவுளால் வழங்கப்பட்ட ஆயர்களுக்கு பணிந்து நடப்பதன் மூலம் திரு அவையின் ஒரு வாழ்வு அங்கமாக என்னை நான் உணர்கிறேனா? மரியாவை திரு அவையின் மாதிரி, மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாயாக நான் பார்க்கிறேனா? மேலும் அவருடைய மகனின் உண்மையான சீடனாக திகழ எனக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுகிறேனா? சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் மீது இறங்கி வந்த தூய ஆவியாரை நாம் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அழைக்கிறோம். அவரே இந்த உன்னதமான உண்மைகளை நாம் நம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க தேவையான அருளை நமக்கு வழங்குவாராக. மக்களினங்களின் ஒளி என்னும் விசுவாசக் கோட்பாடு விளக்கத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்திய பிறகு அன்னை மரியாவிடம் இந்த வார்த்தையை பெற்றுத்தருமாறு நாம் கேட்போம். நம் அனைவரிடமும் புனித திரு அவையின் மீதான அன்பு மென்மேலும் வளர வேண்டும். ஆமேன். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை மாற்றம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் அதிகரித்து வரும் உணவு பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்ள வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட வேளாண் உணவு அமைப்புகளை நிறுவ உலக தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மே 12 செவ்வாய் அன்று தஜிகிஸ்தானின் துஷான்பே நகரில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஐரோப்பியாவிற்கான 35வது வட்டார மாநாட்டில் உரையாற்றிய போது, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றிற்கான திருப்பீடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேரருள் திரு பெர்னாண்டோ சிகா அரெல்லானோ அவர்கள் கூறினார். அண்மைய ஆண்டுகளில் பெரும் இடையூறுகளை சந்தித்துள்ள வேளாண் உணவு அமைப்புகளில் மீள்திறன் இருக்க வேண்டும் என்ற திருப்பீடத்தின் அழைப்பை பேரருள் திரு அரெல்லானோ அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உற்பத்தியை அதிகரிப்பது மட்டும் போதாது என்று வலியுறுத்திய அந்த மாநாடு, இயற்கை வளங்களை சுரண்டுவதை குறைத்து பாதிக்கக்கூடிய கிராமப்புற சமூகங்களில் முதலீடு செய்வதன் மூலம் வேளாண் அமைப்புகளை மாற்றியமைக்க உலக நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. இந்த மாநாட்டில் சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அரசின் கொள்கைகள் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிப்பதற்கும் இளைஞர்கள் விவசாயத்தில் நீட்டிப்பதை ஊக்குவிப்பதற்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை என உணவு விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஊழியர்களுக்கான நியாயமான ஊதியம் மற்றும் நிலையான செயல்பாடுகள் மிக அவசியம் என்பதை உலக தலைவர்கள் வலியுறுத்தினர்.
5: மே 11 திங்களன்று ஜார்ஜிய மரபுவழி திருவையின் புதிய கத்தோலிக்க முதுபெருந்தந்தை எலிஸ்பார் முஜ்ரி என்ற இயற்பெயருடைய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசீர்வாதத்திற்குரிய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து ஜார்ஜியாவின் கத்தோலிக்க முதுபெரும் தந்தை, மடச்கேட்டா திபிலிசியின் பேராயர் மற்றும் அப்காசியா பிச்விந்தாவின் பெருநகர பொறுப்பு ஆகிய உயர் பதவிகளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேர்தலை முன்னிட்டு கிறிஸ்தவ ஒன்றுப்பு திருப்பிழாவின் தலைவர் கர்தினால் குட் கோச் அவர்கள் புதிய முதுபெரும் தந்தைக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை மீட்பதற்கான புதிய முதுபெரும் தந்தையின் அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவரது இந்த பணி நமது திரு அவைக்கிடையிலான ஒற்றுமை, அன்பு மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்தும் என்றும் அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்.
4: டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த புதிய கண்காணிப்பகம் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த முக்கிய உலகளாவிய சவால்களில் கவனம் செலுத்தும், இயற்கை வளங்களை சுரண்டுதல், டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளின் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகியவை இதில் முதன்மையான தலைப்புகளாக அமையும். இந்த முன்முயற்சியானது இளைஞர்கள் மீது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் ஆய்வு செய்யும். குறிப்பாக போதை, தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் பலவீனமடைந்து வரும் சமூக உறவுகள் போன்ற பிரச்சனைகளை இது ஆராயும். முறையான கட்டுப்பாடுகள் மற்றும் சட்ட விதிகள் இன்னும் நடைமுறைக்கு வராத சூழலில் இப்பிரச்சனைகள் குறித்து இது விரிவாக கவனம் செலுத்தும். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் கார்பன் உமிழ்வை குறைக்கவும், உலகம் முழுவதும் அதிகப்படியான ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்தவும், அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலான முன்மொழிவுகளை உருவாக்குவதும் இதன் மற்றொரு முக்கியமான நோக்கமாகும். இந்த மாநாட்டின் போது NDT டாடா நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் மரியா விக்டோரியா ட்ருசோனி அவர்கள் தொழில்நுட்பமானது எவ்வாறு ஒரு நிலையான உலகிற்கு துணையாக இருக்கும் என்பதற்கான உதாரணங்களை எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பொறுப்பு குறித்த திரு அவையின் போதனைகளை பின்பற்றும் இந்த கண்காணிப்பகம் பாத் அமைப்பின் தூது பணியை பிரதிபலிக்கிறது. திருத்தந்தை 14 லியோ மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் உந்துதலில் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி மனித மாண்பையும் படைப்பையும் மதிக்கின்ற ஒருமைப்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் அறநெறி சார்ந்த கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது.
5: பப்புவா நியூகினியின் கிருவினா தீவில் உள்ள பதுமை நகர் புனித அந்தோனியார் பங்கு மற்றும் உட்லார்க் தீவில் உள்ள அருளாளர் ஜான் மசுகோனி பங்கு ஆகிய பங்குதலங்களின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருட்பணி ஹோமெரோ மரின் அல்புலேடா என்பவரை திருத்தந்தை 14 லீ அவர்கள் தென்மேற்கு கொலம்பியாவில் உள்ள டியரா டென்ட்ரோ பகுதியின் திருத்தூதரக நிர்வாகத்திற்கான திருத்தந்தை பதிலாளாக நியமித்துள்ளார். ஹாயர் ஹோமெரோ மரின் அல்புலேடா அவர்கள் 1959 ஆண்டு நவம்பர் 17 அன்று கொலம்பியாவின் குயின்டியோவில் உள்ள சிர்காசியாவில் பிறந்தார். இவர் மெடலினில் உள்ள லா மிலாஸ்கோ குருத்துவ கல்லூரியில் தத்துவமும் வில்லா பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியலும் பயின்றார். மேலும் 1987 ஆண்டு நவம்பர் 21 அன்று புனித வின்சென்தே பவுலால் நிறுவப்பட்ட தூதரை சபையில் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1987 ஆண்டு விண்டன்கோ பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும், 1988 முதல் 1993 வரை அதே பங்கின் பங்கு தந்தையாகவும், 1988 பயஸ் பழங்குடியின குருத்துவ கல்லூரியில் துணை அதிபர் மற்றும் பேராசிரியராகவும், 1988 முதல் 1994 வரை வில்லா பங்கின் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். பயஸ் இளம் குருத்துவ கல்லூரியில் அதிபராகவும் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1996 ஆண்டு ரோமில் உள்ள பாப்பிரி அர்பேனியானா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பணியியலில் உரிமை பட்டமும் பெற்றார்.
6: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: ஒரு முதியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கை நாம் கேட்போமா? அக்கென்சன் எலிசபெத் என்ற ஒரு முதியவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார். தான் இளமையிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படியெல்லாம் ஓடியாடி ஒரு குழந்தையாக இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்த அவர் இவ்வாறு கூறுகிறார். பேக்வர்ட்ஸ், டேர்ன் பேக்வர்ட்ஸ் ஓ டைம் இன் யுவர் ஃப்ளைட், மேக் மீ அ சைல்ட் அகெயின் ஜஸ்ட் டு நைட். ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்று அவர் வேண்டுகிறார். நண்பர்களே, நமது வாழ்விலும் கூட நமது குழந்தை பருவத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன், எவ்வளவு இன்பமாக இருந்தது என்றெல்லாம் வர்ணிக்கின்றோம். ஆனால் கால ஓட்டம் நம்மை முன்னோக்கி தள்ளி அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர் பருவத்திற்கும் முதுமைக்கும் நம்மை இட்டு செல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தை பருவத்தை திருப்பி பார்ப்பது என்பது அவசியமாகிறது. ஏன் அந்த குழந்தை பருவத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும்? அந்த நேரத்திலே நமக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்காக மட்டுமா என்றால் அவ்வாறு இல்லை. நண்பர்களே, அந்த குழந்தை பருவத்திலே நாம் கவலை அற்றவர்களாக இருந்தோம். அந்த குழந்தை பருவத்திலே நாம் அதிக வேலைகள் செய்யாமல் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தோம். எனவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நாம் வளர வளர பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக நாம் வாழ்க்கையிலே கவலைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டோம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையிலே இவர் சொல்வது, ஓ காலமே, உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு, இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு. அப்படி என்றால் அவ்வப்போது என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்த்து, அப்போது எனக்கிருந்த கள்ளம் கபடற்ற உள்ளம், அப்போது எனக்கிருந்த எல்லாரையும் நம்புகின்ற மனப்பான்மை, எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு ஆற்றல், இவை எனக்கு இப்போது வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த ஆண்டோரின் இந்த வாக்கியம். நாமும் முயற்சி எடுத்து நமது குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்பு, அப்போது நமக்கிருந்த நன்மைத்தனங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. மே 13 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். முதலில் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேவியின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமீன். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Il Concilio Vaticano II ha voluto dedicare l'ultimo capitolo della Costituzione dogmatica sulla Chiesa alla Vergine Maria. Ella è riconosciuta quale sovraeminente e del tutto singolare membro della Chiesa. Figura ed eccellentissimo modello per essa nella fede e nella carità. Queste parole ci invitano a comprendere come in Maria, che sotto l'azione dello Spirito Santo ha accolto e generato il Figlio di Dio venuto nella carne. Si possano riconoscere sia il modello che il membro eccellente e la madre dell'intera comunità ecclesiale. Lasciandosi plasmare dall'opera della grazia venuta a compiersi in lei e accogliendo il dono dell'Altissimo con la sua fede e il suo amore verginale, Maria è un modello perfetto di ciò che la Chiesa tutta è chiamata ad essere.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மே 13 அன்று பாத்திமா அன்னை மரியாவின் நினைவை நாம் கொண்டாடுகிறோம். இதே நாளில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு புனித பேதுரு சதுக்கத்தில் இடம்பெற்ற புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அன்னை மரியாவின் பாதுகாப்பினால் மட்டுமே அந்த தாக்குதலிலிருந்து அவர் உயிர் தப்பினார் என்பதை அவரே பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக திரு அவையின் மாதிரியாக கன்னிமரியா என்னும் கருப்பொருளை கொண்ட இன்றைய மறைக்கல்வி உரையை எனது புனிதமான முன்னோடிக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அனைத்தும் உங்களுடையது என்பதே அவரது தாரக மந்திரமாகும். 2 வத்திக்கான் பொது சங்கம் திரு அவை பற்றிய விசுவாச கோட்பாடு விளக்கத்தின் இறுதி அதிகாரத்தை கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்க விரும்பியது அவர் திரு அவையின் மிகச்சிறந்த முற்றிலும் தனித்துவமான உறுப்பினராகவும் நம்பிக்கை மற்றும் அன்பு பணியில் திரு அவையின் முன்மாதிரியாகவும் மிகச்சிறந்த மாதிரியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகள் அன்னை மரியாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியாரின் செயல்பாட்டினால் மனித உருவில் வந்த இறைமகனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்வளித்த மரியாவினிடத்தில் ஒட்டுமொத்த திரு அவை கூட்டமைப்பின் மாதிரி மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாய் ஆகிய இரு நிலைகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அருளின் செயல்பாட்டால் தன்னை வடிவமைத்துக் கொள்ள அனுமதித்தாலும் அவரில் நிறைவேறிய உன்னத இறைவனின் கொடையை தனது நம்பிக்கையினாலும் கன்னிமையின் அன்பினாலும் வரவேற்றதாலும் ஒட்டுமொத்த திரு அவையும் எவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறோம், இவ்வாறாக இருக்க அழைக்கப்படுகிறதோடு அதற்கு மரியா ஒரு மிகச்சிறந்த மாதிரியாக திகழ்கிறார். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால் உருவான ஒரு படைப்பாகவும் தூய ஆவியாரின் செயல்பாட்டிற்கு பணிந்து நடப்பதன் மூலம் ஈன்றெடுக்கப்பட்ட இறைமக்களின் தாயாகவும் அவர் விளங்குகிறார். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கெல்லாம் மேலானவராக திகழும் அன்னை மரியா இறைமக்களின் புனிதமான ஒன்றிப்பிற்குள் இறைமறைப்பொருளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அவர் திரு அவை கூட்டமைப்பின் ஒரு உன்னதமான உறுப்பினராக திகழ்கிறார். இறுதியாக நம்மிடையே வந்த அன்புக்குரிய இறைமகனின் வழியாக நம் அனைவரையும் பிள்ளைகளாக பெற்றெடுத்த அன்னை மரியா ஒட்டுமொத்த திரு அவையின் தாயாகவும் விளங்குகிறார். எனவே திரு அவையானது தன் விண்ணப்பங்கள் கேட்கப்படும், தான் பாதுகாக்கப்படும் மற்றும் அன்பு செய்யப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் ஒரு பிள்ளைக்குரிய உணர்வோடு அன்னை மரியாவை நோக்கி திரும்ப முடியும். கன்னிமரியாவின் இந்த அனைத்து பண்புகளையும் அவரை மறைபொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி என்று அழைப்பதன் மூலம் வெளிப்படுத்தலாம். பெண்மணி என்ற சொல் இஸ்ரேலின் இளம் மகளாக திகழ்ந்த அவரது வரலாற்று யதார்த்தத்தை வலியுறுத்துகிறது. மெசியாவின் தாயாகும் அசாதாரண அனுபவம் இவருக்கே வழங்கப்பட்டது. திருவுருவம் என்ற சொல் அவரில் கீழ்நோக்கிய மற்றும் மேல்நோக்கிய என இருவகை இயக்கங்கள் நிறைவேறியிருப்பதை வலியுறுத்துகிறது. அதாவது எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராத கடவுளின் மேலான தேர்வும் அவர் மீது மரியா கொண்டிருந்த சுதந்திரமான நம்பிக்கையின் வெளிப்பாடான சம்மதமும் அவரில் ஒரு சேர பிரகாசிக்கின்றன. எனவே மரியா மறைப்பொருளின் திருவுருவமாக திகழும் பெண்மணி ஆவார். அதாவது ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்ததும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக முழுமையாக வெளிப்படுத்துவதுமான இறைவனின் மீட்பு திட்டத்தின் உருவமாக அவர் விளங்குகிறார். மீட்பு பணியில் கன்னிமரியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள தனித்துவமான இடத்தை பற்றி 2 வத்திக்கான் பொது சங்கம் நமக்கு தெளிவான போதனையை வழங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பின் ஒரே பரிந்துரையாளர் என்பதையும், அவரது புனிதமிக்க தாய் கிறிஸ்துவின் இந்த ஒப்பற்ற பரிந்துரைக்கும் தன்மைக்கும் எந்த வகையிலும் தடையாகவோ அல்லது அதை குறைப்பதற்காகவோ அமையாமல், மாறாக அதன் வல்லமையையே எடுத்துக்காட்டுகிறார் என்பதையும் பொது சங்கம் நினைவுபடுத்தியுள்ளது. அதேவேளையில் இறைவார்த்தை மனு உருவாதல் திட்டத்தில் இறைவனின் தாயாக நித்திய காலத்திலிருந்தே முன்குறிக்கப்பட்ட கன்னிமரியா கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை மற்றும் எரியும் அன்பு ஆகியவற்றின் வழியாக மீட்பரின் பணியில் முற்றிலும் ஒரு சிறப்பு வழியில் ஒத்துழைத்தார். ஆன்மாக்களுக்கு இயற்கைக்கு அற்பாற்பட்ட வாழ்வை மீண்டும் அளிப்பதற்காக அவர் இதை செய்தார். இக்காரணத்தினால் அருளின் வரிசையில் அவர் நமக்கு தாயானார். கன்னிமரியாவினிடத்தில் திரு அவையின் மறைபொருளும் பிரதிபலிக்கிறது. இறைமக்கள் தங்களுடைய பிறப்பிடம், மாதிரி மற்றும் தாயாகிய அவற்றின் பிரதிபலிப்பை அவரிடம் காண்கின்றனர். திரு அவை ஆண்டவரின் தாயினிடத்தில் தனது சொந்த மறைபொருளைக் கண்டு தியானிக்கிறது. ஏனெனில் தான் அழைக்கப்பட்டுள்ள கண்ணிமை கலவாத நம்பிக்கை, தாய்மைக்குரிய அன்பு மற்றும் மனவாட்டிக்குரிய உடன்படிக்கை ஆகியவற்றின் மாதிரியை அவரிடம் காண்பது மட்டுமல்லாமல், எல்லாவற்றுக்கும் மேலாக தான் எவ்வாறாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் ஒரு முழுமையான முன்வடிவத்தை அவரிடம் திரு அவை அடையாளம் காண்கின்றது. மேற்கூறியவற்றிலிருந்து நாம் காண்பது போல, மக்களினங்களின் ஒளியேட்டில் தொடுக்கப்பட்டுள்ள அன்னை மரியாவை பற்றிய இந்த சிந்தனைகள் திரு அவையை நேசிக்கவும் வரவேற்கின்றன மற்றும் மாட்சியில் முழுமையடையப் போகின்ற இறையரசின் நினைவுக்காக திரு அவைக்குள்ள பணி செய்யவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே கன்னிமையையும் தாய்மையையும் ஒருங்கே கொண்ட மரியாள் என்னும் இந்த உன்னதமான மாதிரியால் நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம். அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நம்மிடம் எதிர்பார்க்கப்படுபவற்றிற்கு பதிலளிக்க அவரது பரிந்துரையின் வழியாக நமக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுவோம். திரு அவையை சார்ந்தவன் சார்ந்தவள் என்பதை தாழ்மையான மற்றும் துடிப்பான விசுவாசத்துடன் நான் வாழ்கிறேனா? கடவுளின் அளவற்ற அன்பிற்கு பதிலாக அவர் அளித்த உடன்படிக்கையின் சமூகமாக திரு அவையை நான் அங்கீகரிக்கிறேனா? கடவுளால் வழங்கப்பட்ட ஆயர்களுக்கு பணிந்து நடப்பதன் மூலம் திரு அவையின் ஒரு வாழ்வு அங்கமாக என்னை நான் உணர்கிறேனா? மரியாவை திரு அவையின் மாதிரி, மிகச்சிறந்த உறுப்பினர் மற்றும் தாயாக நான் பார்க்கிறேனா? மேலும் அவருடைய மகனின் உண்மையான சீடனாக திகழ எனக்கு உதவுமாறு அவரிடம் வேண்டுகிறேனா? சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் மீது இறங்கி வந்த தூய ஆவியாரை நாம் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் அழைக்கிறோம். அவரே இந்த உன்னதமான உண்மைகளை நாம் நம் வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்க தேவையான அருளை நமக்கு வழங்குவாராக. மக்களினங்களின் ஒளி என்னும் விசுவாசக் கோட்பாடு விளக்கத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்திய பிறகு அன்னை மரியாவிடம் இந்த வார்த்தையை பெற்றுத் தருமாறு நாம் கேட்போம். நம் அனைவரிடமும் புனித திரு அவையின் மீதான அன்பு மென்மேலும் வளர வேண்டும். ஆமேன். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், காலநிலை மாற்றம் மற்றும் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றால் அதிகரித்து வரும் உணவு பாதுகாப்பற்ற சூழலை எதிர்கொள்ள வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட வேளாண் உணவு அமைப்புகளை நிறுவ உலக தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மே 12 செவ்வாய் அன்று தஜிகிஸ்தானின் துஷான்பே நகரில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஐரோப்பியாவிற்கான 35வது வட்டார மாநாட்டில் உரையாற்றிய போது, உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றிற்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பேரருள் திரு பெர்னாண்டோ சிகா அரெல்லானோ அவர்கள் கூறினார், அண்மை ஆண்டுகளில் பெரும் இடையூறுகளை சந்தித்துள்ள

0: விற்பனை என உணவு விநியோக சங்கிலியின் அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஊழியர்களுக்கான நியாயமான ஊதியம் மற்றும் நிலையான செயல்பாடுகள் மிக அவசியம் என்பதை உலக தலைவர்கள் வலியுறுத்தினர்.
1: மே 11 திங்களன்று ஜார்ஜிய மரபு வழி திரு அவையின் புதிய கத்தோலிக்க முதுபெரும் தந்தை எலிஸ்பார் முஜ்ரி என்ற இயற்பெயருடைய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆசீர்வாதத்திற்குரிய 3 ஷியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து ஜார்ஜியாவின் கத்தோலிக்க முதுபெரும் தந்தை, மடச்கேட்டா திபிலிசியின் பேராயர் மற்றும் அப்காசியா பிச்விந்தாவின் பெருநகர பொறுப்பு ஆகிய உயர் பதவிகளை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேர்தலை முன்னிட்டு கிறிஸ்தவ ஒன்றுப்பு திருப்பிழாவையின் தலைவர் கர்தினால் குர்ட் கோச் அவர்கள் புதிய முதுபெரும் தந்தைக்கு வாழ்த்து செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் இயேசு கிறிஸ்துவின் மந்தையை மீட்பதற்கான புதிய முதுபெரும் தந்தையின் அழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அவரது இந்த பணி நமது திரு அவைக்கிடையிலான ஒற்றுமை, அன்பு மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்தும் என்றும் அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்.
0: டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த புதிய கண்காணிப்பகம் தொழில்நுட்பம் மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த முக்கிய உலகளாவிய சவால்களில் கவனம் செலுத்தும், இயற்கை வளங்களை சுரண்டுதல், டிஜிட்டல் உள்கட்டமைப்புகளின் அதிகரித்து வரும் ஆற்றல் தேவை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகள் ஆகியவை இதில் முதன்மையான தலைப்புகளாக அமையும். இந்த முன்முயற்சியானது இளைஞர்கள் மீது டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் ஆய்வு செய்யும். குறிப்பாக போதை, தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் மற்றும் பலவீனமடைந்து வரும் சமூக உறவுகள் போன்ற பிரச்சனைகளை இது ஆராயும். முறையான கட்டுப்பாடுகள் மற்றும் சட்ட விதிகள் இன்னும் நடைமுறைக்கு வராத சூழலில் இப்பிரச்சனைகள் குறித்து இது விரிவாக கவனம் செலுத்தும். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களின் கார்பன் உமிழ்வை குறைக்கவும், உலகம் முழுவதும் அதிகப்படியான ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்தவும், அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலான முன்மொழிவுகளை உருவாக்குவதும் இதன் மற்றொரு முக்கியமான நோக்கமாகும். இந்த மாநாட்டின் போது NDT டாடா நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் மரியா விக்டோரியா ட்ருசோனி அவர்கள் தொழில்நுட்பமானது எவ்வாறு ஒரு நிலையான உலகிற்கு துணையாக இருக்கும் என்பதற்கான உதாரணங்களை எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பொறுப்பு குறித்த திரு அவையின் போதனைகளை பின்பற்றும் இந்த கண்காணிப்பகம் பாத் அமைப்பின் தூது பணியை பிரதிபலிக்கிறது. திருத்தந்தை 14 லியோ மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரின் உந்துதலில் தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி மனித மாண்பையும் படைப்பையும் மதிக்கின்ற ஒருமைப்பாடு, ஒத்துழைப்பு மற்றும் அறநெறி சார்ந்த கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கிறது.
1: பப்புவா நியூகினியின் கிருவினா தீவில் உள்ள பதுமை நகர் புனித அந்தோனியார் பங்கு மற்றும் உட்லார்க் தீவில் உள்ள அருளாளர் ஜான் மசுகோனி பங்கு ஆகிய பங்குதலங்களின் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருட்பணி ஹோமெரோ மரின் அல்போலேடா என்பவரை திருத்தந்தை 14 லீ அவர்கள் தென்மேற்கு கொலம்பியாவில் உள்ள டியரா டென்ட்ரோ பகுதியின் திருத்தூதரக நிர்வாகத்திற்கான திருத்தந்தை பதிலாளாக நியமித்துள்ளார். ஹாயர் ஹோமெரோ மரின் அல்போலேடா அவர்கள் 1959 ஆண்டு நவம்பர் 17 அன்று கொலம்பியாவின் குயின்டியோவில் உள்ள சிர்காசியாவில் பிறந்தார். இவர் மெடலினில் உள்ள லா மிலார்ஸ்கோ குருத்துவ கல்லூரியில் தத்துவமும், வில்லா பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியலும் பயின்றார். மேலும் 1987 ஆண்டு நவம்பர் 21 அன்று புனித வின்சென்தே பவுலால் நிறுவப்பட்ட தூதரை சபையில் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1987 ஆண்டு விண்டன்கோ பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும், 1988 முதல் 1993 வரை அதே பங்கின் பங்கு தந்தையாகவும், 1988 பயஸ் பழங்குடியின குருத்துவ கல்லூரியில் துணை அதிபர் மற்றும் பேராசிரியராகவும், 1988 முதல் 1994 வரை வில்லா பங்கின் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். பயஸ் இளம் குருத்துவ கல்லூரியில் அதிபராகவும் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1996 ஆண்டு ரோமில் உள்ள பாப்பிரி அர்பேனியானா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பணியியலில் உரிமை பட்டமும் பெற்றார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.